நேரம் 5:32. புலரும் பொழுது இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் மனோ குரலில் மேட்டுக்குடி.

நேரம் 5:37. இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz. நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் உன்னிகிருஷ்ணன் குழுவினருடன். பிஸ்தா திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுதுக்கான அடுத்த பாடல் பாபா திரைப்படத்திற்காக கார்த்திக் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:43.

ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது புலரும் பொழுது. புலரும் பொழுது கேட்கலாம் மீண்டும் நாளை காலை 5:10. பண்பலையில் தொடர்வது வந்தே மாதரம்.

புதிதாய் மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்து கூறி பக்தி கீதங்களை இசைத்திட வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். விநாயகனை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட

நேரம் 6:14. எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. தேனிசை தரும் அடுத்த பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்

நேரம் 6:17. பக்தி மனம் கமலும் நிகழ்ச்சியாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. தேனிசை தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில்.

எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 6:21 நிமிடம். தேனிசை தரும் அடுத்த பாடல் எஸ் ராஜேஸ்வரி பாடியது.

நேரம் 6:25. பக்தி பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக காசி விசாலாட்சியை போற்றிட வருகிறார் எல்.ஆர். ஈஸ்வரி.

நேரம் 6:29. நிறைவான வாழ்வு வேண்டி இறைவனை தொழுது நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக வருவது அன்னபூர்ண ஸ்தோத்திரம் குழுவினர் குரல்களில்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆனந்தமான வாழ்வு வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 6:38. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் வி. நடராஜ முதலியார் குரலில்.

மகிழ்வான வாழ்வு வேண்டி இறையருளை தொழுது நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz நிறைவான கானம் எம்எஸ்எம் ஃபரூக் குரலில்

0: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது தேனிசை. பண்பலையில் தொடர்வது மாநிலச் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார்.

0: தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டுரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓர்

0: அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா, ஷிருல், ருத்ரா கிரண் இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே, மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: अथ वार्ताः प्रधानमंत्री नरेंद्र मोदी गतदिने जनजातीय प्रतिनिधिभिः सह मिलितवान्. ह्यः नवदिल्ल्याम् आयोजितस्य जनजातीय सुरक्षा कल्याण मंचस्य विषये सामाजिक संचार माध्यमेन श्री मोदी उक्तवान् यत् आदिवासी

0: சமுதாயம் பிரதி தஸ்ய சமர்ப்பணம் யதார்த்ததயா பிரசங்சனியம். கேந்திரியஹ கிரஹ சஹகாரிதா மந்திரி அமித் ஷாஹ புனரேகதா அவித பிரவாசினாம் அபிஜ்ஞானார்த்தம் நிர்வாசனார்த்தம் சீமா சுரக்ஷாம் ச சுதிருடீகர்த்தும் சர்வகாரஸ்ய பிரதிபத்ததாம் திருடதயா பிரதிபாதிதவான். கதவாசரே குஜராத்தே காந்திநகரே சத்வாரிஷததிக த்ரிஷத கோடி ரூபியகாணாம் விகாஸ் பரியோஜனானாம் உத்காடனஸ்ய ஷிலான்யாசஸ்ய ச அனந்தரம் ஜனசபாம் சம்போதயன் ஸ்ரீ ஷாஹ பஷ்சிம பங்கால சர்வகாரஸ்ய அபி பிரசம்சாம் அகரோத். யதஹ ஷாசனேன ஏக சப்தாஹாப்யந்தரே சீமா சுரக்ஷாபலாய ஷட் ஷத ஹெக்டர் பரிமிதா பூமிஹ பிரதத்தா. வீர சாவர்கர் மகோதயஸ்ய ஜன்ம வார்ஷிக்யாஹ அவசரே கிரஹமந்திரி தஸ்ய யோகதானாய த்யாகாய ச தஸ்மை ஸ்ரத்தாஞ்சலிம் பிரதத்தவான். குஜராத் ராஜ்யஸ்ய த்ரிதிவசிய யாத்ராயாம் ஸ்ரீ ஷாஹ அநேகேஷாம் சார்வஜனிக சௌகரியாணாம் உத்காடனம் அகரோத். அத்ராந்தரே சஹ அஹமதாபாத் நகரே ஆகாமினி ஒலிம்பிக் கிரீடானாம் காமன்வெல்த் கிரீடானாம் விஸ்வரக்ஷக கிரீடானாம் அக்னி கிரீடானாம் ச சஜ்ஜதாயாஹ சமீக்ஷாம் அகரோத். ராஷ்ட்ரபதி பதாசினா திரௌபதி முர்முஹு ஆரக்ஷக பலாய போதிதவதி யத் ஆரக்ஷகாஹ அதிகம் நாகரிகாபிமுகாஹ பவேயுஹ அபி ச சமாஜஸ்ய துர்பல வர்க்கானாம் விசேஷதஹ மஹிலானாம் நிர்தனானாம் பாலகானாம் ச விஷயே சம்வேதனஷீலதாம் தாரயேயுஹ. ராஷ்ட்ரபதிஹ கதவாசரே கங்டோக் நகரே ஆயோஜிதே அலங்கரண சஞ்சலனே சிக்கிமா ரக்ஷக தலாய பிரதிஷ்டிதம் ராஷ்ட்ரபதி த்வஜ சம்மானம் பிரதாய ஏவம் உக்தவதி. தயா ராஜ்யே விதி வ்யவஸ்தாயாஹ பாலனே சஹைவ ஆபத் பிரபந்தனே சிக்கிமா ரக்ஷக தலஸ்ய பூமிகாயாஹ பூரிஷஹ பிரசம்சா கிருதா. உபராஷ்ட்ரபதி சி பி ராதாகிருஷ்ணன் அத்ய ஆரப்ய அஸ்ய மாசஸ்ய ஏகத்ரிஞ்சத் தினாங்க பர்யந்தம் கர்நாடக கோவா கேரள ராஜ்யானாம் த்ரிதிவசிய யாத்ராயாம் பவிஷ்யதி. அத்ய சஹ கர்நாடகே பெங்களூரு நகரே ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் இத்யேதஸ்ய சங்ஸ்தானஸ்ய பஞ்சசத்வாரிஞ்சத் வர்ஷ பூர்த்யவசரே ஆயோஜிதே வைஷ்விக சமாரோஹே சஹபாகம் கரிஷ்யதி. தனந்தரம் சக கர்நாடகசிய தாவணகிரே ஸ்தித்திய விஸ்வவித்யாலய பிடிடி அபியாந்திரிக்கி மகாவித்யாலயசிய பிளாட்டினம் ஜூபிலி இதி மஹாரஜத ஜயந்த்யுத்சவே அபி சஹபாகம் கரிஷ்யதி. கர்நாடகஸ்ய முக்கியமந்திரி சித்தாரமையா இத்யசோ கதவாசரே லோகபவனே ராஜ்யபாலஸ்ய சச்சிவாய ஔபச்சாரிகரூபேண ஸ்வகீயம் த்யாகபத்ரம் சமர்ப்பிதவான். வார்த்தாஹரான் சம்போதயன் சஹ பிரமாணித்தவான் யத் த்யாகபத்ரம் சச்சிவாய ஔபச்சாரிகரூபேண பிரதத்தமிதி. அத்ரவசரே சஹ ராஜ்யபாலம் நூதன முக்கியமந்திரிணஹ பதபாரகிரஹணாய ஆமந்த்ராயேதும் சாக்ரஹம் நிவேதிதவான். யதோஹி விதானசபாயாம் ஷட் த்ரிங்ஷததிகைக ஷதாதிக விதாயகானாம் சமர்த்தனேன காங்கிரஸ் தலஸ்ய பூர்ண பஹுமதம் வர்ததே. தேன சூசிதம் யத் காங்கிரஸ் உச்சாதிகாரிபிஹ தஸ்மை ராஜ்யசபாயாஹ சதஸ்யதா பிரஸ்தாவிதா ஆசீத் பரஞ்ச சஹ ராஷ்ட்ரிய ராஜநீதௌ ஸ்வகீயாம் அருச்சிம் பிரகடயன் உக்தவான் யத் சம்ப்ரத்யசௌ ராஜ்யஸ்ய ராஜ்ஜனானாம் கிருதே ஏவ நிரந்தரம் காரியம் கரிஷ்யதி. பாரதீய அர்த்த விபாகேன அனுமிதம் யத் தேசஸ்ய உத்தர பஷ்சிமீய திக் விபாகஸ்ய கதிபய க்ஷேத்ரேஷு அதிதாப கடனாயாம் அபசிதிஹ பவிஷ்யதி. அந்தே கிரீடா வார்த்தாசு ஐபிஎல் கிரிக்கெட் ஸ்பர்தா மாலிகாயாம் அத்ய உபாந்தி சக்ரியே த்வந்த்வே குஜராத் டைட்டன்ஸ் தலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் தலேன சமம் ஸ்பர்திஷ்யதே. ஸ்பர்தா சாயம் சார்ந்த சப்தவாதனே ஆரப்ஸ்யதே. இதி வார்த்தாஹ.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு.

0: குறித்த அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை, மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் டாக்டர் சஹானா முபீன் அவர்களின் உரை இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ரித்து ராஜேந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம். மூன்று மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு இவை மூன்றும் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை சுபஸ்ரீ மணி அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையிசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், கிளாக்ஸ் நட் கிராக்கர் டைனி விங்ஸ் ஜாயிண்ட் இம்பாக்ட் ஹெச் நிடா ஃபாத்திமா வழங்கும் உரை, கிரீன் ரெசிலியன்ஸ் உரை வழங்குபவர் எஸ் பத்மப்ரியா, பிரீத் ஈசி லைஃப் ஈசி வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே ஆர் பிரபாகரன் வழங்கும் உரை இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவை அனைத்தும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00.

நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது தெலுங்கிலும் அதனைத் தொடர்ந்து தமிழிலும் செய்திகள்.

0: பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலகத்தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் சிவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்த போதிலும், கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு

0: நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிடவுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்லா விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமத் ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 7:25. 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இப்போது ரசிக்கலாம் பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன் தீ பாடிய பாடலை.

0: மீண்டும் திரை இசை பாடல்களை காலை 8:30 திரைகாணத்தில் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: पर्सनल लोन ऑफर
4: मरबड़ी माँ, इधर ब्लॉक पन रहे।
3: दुबई का फ्री ट्रिप
4: इधर ब्लॉक था। எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: திரைக்கணத்தில் தொடர்ந்து அனிருத் ரவிச்சந்தர், ஜொனிட்டா காந்தி பாடியுள்ள பாடலை கேட்கலாம். பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படு பாரதிய சேனா.
1: நேரம் 8:45:30. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து சுப்லாஷினி அனிருத் ரவிச்சந்தர் அசல் கோலார் பாடியுள்ள பாடலை கேட்கலாம். கூலி திரைப்படத்திலிருந்து

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க.
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
0: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: திரைக்கணத்தின் நிறைவாக ஷான் ரோல்டன் குரலில் ஒலிப்பது குட் நைட் திரைப்பட பாடல்.

துள்ளலால பாடல்களுடன் உங்களை மகிழ்வித்தது எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம். மீண்டும் இணையலாம் இனிய திரைசை பாடல்களுடன் சுகமான ராகங்களில் காலை 10:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் வினதா சுத வாகன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஜெயந்தசேனா, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:29:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மயில எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். அடுத்து சொகசுகாமிருதங்க தாளமோ, ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.

ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக செஞ்சுருட்டி ராகத்தில் வள்ளி கணவன் பேரை அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் காதல் ஓவியம் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்தஜனு தகததித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்ததிம் தகஜனு தா தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம் த தக்கிட்டதாம் தக்கதாம் தக்கம் தகிர்தாம் தஜம் தஜம் தஜம் தஜம் தகிர்தாம் தக்கதிமி தகிர்தாம் தாம் தாம் தகிர்தை தகிர்தாம் திருகிடதை தகிர்தாம் திருகிடதை தகிர்தாம் திருகிடதை தகிர்தை

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திந்திருக்கிட்ட தின்னா நாக்கு திந்திருக்கிட்ட தின்னா தின்னா திந்திருக்கிட்ட தின்னா நாக்கு திந்திருக்கு.

0: ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும்? நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இனி எஸ் ஜானகி டி எஸ் ராகவேந்திரா குரல்களில் ஒலிப்பது வைதேகி காத்திருந்தால் திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:45.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான

0: மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி specioolnirvagam@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: ஆகாஷ்வாணி நேரம் 11:15.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: FM கோல்ட் வழங்கும் திரைக்கானம் 11:30 வரை. முதலில் தொட்டி ஜெயா திரைப்படத்திற்காக கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: ஆர்கானிக்காக வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது செலவுகளும் கம்மி. சப்போஸ் அதுக்கான நோய் தாக்கம் வரும்போது ஆன்டிபயோட்டிக் எப்பயாவது ஒரு முறை பயன்படுத்துகிற சூழ்நிலை வரும். ஸோ அதனால் வர எக்ஸ்பென்சஸும் கம்மி தான். நீங்கள் இப்போது ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கணும்னா என்ன அந்த ஆன்டிபயோட்டிக் இருக்க போது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க போது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கொடுக்குற பசுந்த் தீவனத்துலையும் அடர் தீவனத்துலையும் சேர்ந்து கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு திறன் தானாக வந்துடப்போகுது. ஸோ அதனால் நாங்கள் தரம் உயர்த்தி தான் கொடுப்போம். ஏன்னா ஆர்கானிக்காக கொடுக்கும்போது வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், தரமும் நல்லாயிருக்கும், வியாபாரமும் நல்லாயிருக்கும்.
0: நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து செங்கல்பட்டு பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவர்களின் அனுபவங்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இந்நிகழ்ச்சி மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பாகும். நேரம் 11:41:40. 100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

எஃப்எம் கோல்டு வழங்கும் திரைக்கணத்தில் நிறைவாக அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, நிதிஷ் கோபாலன் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: செவிக்கு அமுதூட்டும் குரலமுதம் கேட்கலாம்.

0: கமுக்கமாக வைக்க வேண்டியதை மறைக்க தெரியாமல் வெளிப்படுத்திவிடும் அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே பெருந்துன்பத்தை செய்து கொள்கின்றனர். குறள் எண் 847 அதிகாரம் புல் அறிவாண்மை.
1: அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு.
0: கமுக்கமாக வைக்க வேண்டியதை மறைக்க தெரியாமல் வெளிப்படுத்திவிடும் அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே பெருந்துன்பத்தை செய்து கொள்கின்றனர். குறள் எண் 847 அதிகாரம் புல் அறிவாண்மை.
2: குறள் முதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் FM கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ரித்து ராஜேந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, சுபஸ்ரீமணி அவர்களின் பாட்டு. ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். கிளர்க்ஸ் நட் கிரேக்கர், டைனி விங்ஸ், ஜாயிண்ட் இம்பாக்ட். ஹெச் நிதா ஃபாத்திமா வழங்கும் உரை. கிரீன் ரெசிலியன்ஸ் உரை வழங்குபவர் எஸ் பத்மப்ரியா. பிரீத் ஈசி, லைஃப் ஈசி. வேர்ல்ட் நோ டொபக்கோ டே, ஆர் பிரபாகரன் வழங்கும் உரை. இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம்.

இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்கள்.

முத்தாள் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திற்காக பி. சுஷீலா, ஏ. எம். ராஜா பாடியுள்ள பாடல்.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: திரைக்கணத்தில் தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குழுவினருடன் பாடிய பாடல்.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: திரைக்கணத்தில் தொடர்ந்து அன்னை திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காலத்தின் நிறைவாக சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் ஒலிப்பது எதிர்நீச்சல் திரைப்பட பாடல்.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

0: పేర్కొన్నారు. ఐఎండీ డైరెక్టర్ జనరల్ డాక్టర్ మృత్యుంజయ్ మహాపాత్ర మాట్లాడుతూ, జూన్ నెలలో దేశవ్యాప్తంగా సగటు వర్షపాతం సాధారణం కంటే తక్కువగా ఉండే అవకాశం ఉందన్నారు. ఉత్తరప్రదేశ్, హర్యానా, పంజాబ్, బీహార్, ఒడిశా, ఛత్తీస్గఢ్, గుజరాత్లోని పలు ప్రాంతాల్లో సాధారణం కంటే ఎక్కువ తీవ్రతతో వడగాల్పులు వీచే అవకాశం ఉందని చెప్పారు. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. ఉపరాష్టపతి సిపి రాధాకృష్ణన్ ఈరోజు నుంచి 3 రోజుల పాటు కర్ణాటక, గోవా, కేరళ రాష్ట్రాల్లో పర్యటిస్తారు. హోంమంత్రి అమిత్ షా గుజరాత్ పర్యటనలో భాగంగా ఈరోజు కచ్లోని హరామీనాల క్రీక్ ప్రాంతాలను సందర్శిస్తారు. కాంగోలో ఎబోలా వ్యాధి వ్యాప్తి అత్యంత సంక్లిష్టంగా మారిందని ప్రపంచ ఆరోగ్య సంస్థ డైరెక్టర్ జనరల్ టెడ్రోస్ అధనామ్ తెలిపారు. ఐపీఎల్ క్రికెట్లో ఈరోజు న్యూ చండీగఢ్లో జరిగే క్వాలిఫైయర్ 2 మ్యాచ్లో గుజరాత్ టైటాన్స్ రాజస్థాన్ రాయల్స్ జట్లు తలపడతాయి. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి ప్రాంతీయ వార్తల్లో కలుద్దాం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழில் அதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை

0: இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000 மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழை

0: அளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழை அளவு இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 12:50. 100.1 MHz FM கோல்டில் மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையின் தொடக்கமாக யுவராசன் இயற்றிய பாடலை பாடியவர் TL தியாகராஜன். பாடலுக்கு இசை கே பத்மநாபன்.

0: note in afternoon trade today, the Sensex lost 69 points to 75,799, while the Nifty 50 dipped 54 points to 23,854 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 1:10. 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் இசை மலர். ரித்து ராஜேந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் கமலாம்பா சம்ரக்ஷத்துமாம் என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ஆனந்த பைரவி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

இதுவரை இசைமலரில் ரித்து ராஜேந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி. ஆர். ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: திரைகானம் கேட்கும் முன்
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: पर्सनल लोन ऑफर
2: மறுபடியும் இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நேர்கள் கேட்கிருக்கும் திரைகாணத்தில் முதலில் சலங்கை ஒளி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஆனந்த கும்மி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: தேனி நேரம் நிறைவு பெற்றது. தொடரும் நிகழ்ச்சிகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சுபஸ்ரீ மணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், திருவிடைமருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சந்திரன் ஒளியில் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல். லலிதா ராகம், மிஸ்டர் சாப்பு தாளம்.
2: சந்திரன் ஒளி

அரங்கிசையில் சுபஸ்ரீ மணி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வடிவேல் அழகா எனத் தொடங்கும் டி பட்டம்மாள் இயற்றிய பாடல் நீதிமதி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சுபஸ்ரீ மணி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம்.

7:50 செய்தி கதமும், 8:10 திரைகானம். இன்றிரவு 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். இதில் பண்டிட் அனிந்தோ சாட்டர்ஜி அவர்களின் தபலா இசை இடம்பெறும். அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், தாலூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகசுர இசை கேட்கலாம். கே. ஸ்ரீனிவாசராவ்

10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். இதில் பண்டிட் அனிந்தோ சாட்டர்ஜி அவர்களின் தபலா இசை இடம்பெறும். அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், தாலூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகசுர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:30 ஆத் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை, ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லைப்பு தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை கானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 நீலகண்ட சிவன் இசை பேருரை, நிகழ்த்தியிருப்பவர் சேதினிபுரம் வி பாஸ்கரன் அவர்கள். நாளை பிற்பகல் 2:30 திரை கானம், 3 மணிக்கு மலையாள நிகழ்ச்சி, மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் பி ஸ்ரீதேவி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரை கானம். நாளை 8:10 ஒப்பனை மனிதர்கள் நாடகம், எழுதியவர் வசந்தா நாராயணன், நடிப்பு அறந்தாங்கி சங்கர், கே ஸ்ரீனிவாசமூர்த்தி, டி பிரமீளா, கே பி ஜெயலலிதா, தர்மநல்லூர் ஆர் சிவகுமார், ஹெச் பரமேஸ்வரி, எஸ் விஸ்வநாதன், பி கே இந்திரா, எஸ் அனுராதா ஆகியோர். நாளை 8:40 திரை கானம். நாளை 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இளையோர் ஏடு, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி திரை இசை. முதலில் டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், ஆதிபராசக்தி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: ஒலிக்க இருக்கும் பாடல் தூக்கு தூக்கி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி லீலா, ஏ பி கோமலா குரல்களில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம். இளைய பாரதம்

ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் நிதா ஃபாத்திமா, அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அட் ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அண்ட் ஐ எம் டிலைட்டட் டு ஷேர் அபவுட் தி டைனி விங்ஸ் ஜெயின்ட் இம்பேக்ட் கிளாக்ஸ் நட் கிராக்கர். நவ் வென் வி ஸ்பீக் அபவுட் ரிமார்க்கபிள் பேர்ட்ஸ், வி ஆஃபன் திங்க் ஆஃப் த பீகாக், தி ஃபிளமிங்கோ, தி ஈகிள், தி ஆல்பட்ராஸ். வி திங்க் ஆஃப் பேர்ட்ஸ் நோன் ஃபார் த கலர், த சாங், த ஸ்பீட், த கிரேஸ். But today, I want to introduce you to a bird that is remarkable for reasons far more extraordinary than any of these. A bird that scientists describe as one of the most cognitively gifted animals on the planet. A bird that possesses a memory so precise, so powerful, so astonishing that researchers have spent decades studying it and are still marveling at its capabilities. That bird is the Clark's Nutcracker. Its scientific name is Nucifraga columbiana. It lives high in the mountain forests of western northern America, in the Rocky Mountains, the Sierra Nevada, the Cascades, the elevations where snow blankets the ground for months and temperatures plunge far below freezing. And in those extreme conditions, this bird does something that no other bird on earth does with the same degree of precision and skill. It remembers the exact location of up to 30,000 individually catched seeds, buried across an area of hundreds of square kilometers, and retrieves them months later beneath layers of snow with extraordinary accuracy. Today, in this program, we are going to explore every dimension of this extraordinary bird. We will look at this physical

ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பத்மப்ரியா. டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் கிரீன் ரெசிலியன்ஸ். வென் வி டாக் அபவுட் இந்தியாஸ் என்விரான்மெண்டல் ஹெல்த், த மெயின் ஸ்ட்ரீம் ஹெட்லைன்ஸ் ஆஃபன் பாயிண்ட்ஸ் டு த விசிபிள் சிம்டம்ஸ். த ஸ்மாக் ஹேங்கிங் ஓவர் அவர் சிட்டிஸ், த பிளாஸ்டிக் சோக்கிங் ஆர் ரிவர்ஸ், ஆர் த ஹீட் வேவ்ஸ் தட் மேக்ஸ் த சம்மர் அன்பியரபிள். பட் ஆஸ் எனி குட் டாக்டர் வில் டெல் யூ, த மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ஆஃபன் த ஒன்ஸ் யூ கேனாட் சி. ஸோ டுடே வி ஆர் நாட் ஜஸ்ட் லுக்கிங் அட் த சர்ஃபேஸ், we are diving deep into the India's internal lab results. And there are three hidden vitals flashing red. Vital sign 1, water bankruptcy. We aren't just facing water scarcity, we are facing what scientists call structural aquifer collapse. Think of our underground aquifer as a giant sponge beneath the earth, holding water quietly, invisibly and faithfully. For decades, we have been pumping water out faster than the monsoon can put it back. But here is the critical part. When that sponge dries out completely, the weight of the earth above crushes it. The structure literally collapses. Even if we get record-breaking rain tomorrow, those crushed underground pockets can never hold water again. That is water bankruptcy.

ஈஸியர் அண்ட் த ரிஸ்க் ஆஃப் மெனி டிசீஸ் கிராச்சுவலி டிக்ரீஸ் ஓவர் த டைம். குட்டிங் மே நாட் டு பி ஈஸி, பட் இட் இஸ் பாசிபிள். சப்போர்ட் ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் அ கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கேன் ஹெல்ப் எ பீப்புள் ஓவர் கம் த டொபாக்கோ அடிஷன். சிம்பிள் ஸ்டெப் சச் அஸ் இன் அவாய்டிங் ட்ரிகரிங் பாயிண்ட், ஸ்டேயிங் ஆக்டிவ் அண்ட் சீயிங் த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கேன் மேக் எ பிக் டிஃப்ரெண்ட். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆல்சோ பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எஜுகேட்டிங் யங் பீப்புள் அபவுட் த டேஞ்சரஸ் ஆஃப் டொபாக்கோ. பை கிரியேட்டிங் அவேர்னஸ், என்கரேஜிங் த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், வி கேன் ஹெல்ப் த யங்கர் ஜென்ரேஷன் மேக் பெட்டர் சாய்ஸஸ். வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அவாய்டிங் த டொபாக்கோ ஃப்ரம் ஒன் டே, இட் இஸ் அபவுட் மேக்கிங் கமிட்மெண்ட் டு ஹெல்த்தியர் லைஃப். இட் இஸ் அபவுட் ப்ரொடெக்டிங் அவர் செல்ஃப், அவர் ஃபேமிலி, அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் டொபாக்கோ. லெட்ஸ் அஸ் யூஸ் திஸ் டே ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ப்ரெட் த அவேர்னஸ். இஃப் யூ ஆர் அன் டொபாக்கோ யூசர், கன்சிடரிங் டாக்கிங் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அவாய்ட் அன் டொபாக்கோ. இஃப் டு நாட் யூஸ் அன் டொபாக்கோ, என்கரேஜ் அதர்ஸ் டு ஸ்டே டொபாக்கோ ஃப்ரீ. ரிமெம்பர், ஹெல்த் இஸ் அன் அவர் கிரேட்டஸ்ட் வெல்த். A tobacco-free life is an healthier and happier life. On this World No Tobacco Day, let's us work together to create a world where everyone can breathe clean air and live a healthy life. Let's work together to reduce the tobacco use, quit smoking, support others to quitting, and raise awareness about the dangers of tobacco. We can create an no tobacco-free zone as a world. Tobacco use is leading causes of preventing death worldwide, claiming over 700 million lives are annually. It is major public health use in affecting millions of globals. Tobacco contains harmful chemical, a highly additive substance that make it quite difficult. It is linked to various cancer, heart problems or a secondary smoke harms a non-smoker also. Quitting tobacco as in numerical benefits improves the health, increase the lifespan, financially savings and better appreciation. It isn't challenged, but with support and then deprivation, it is possible. Let's make a commitment to overcome and all over loud ones to stay in tobacco free. Thank you for listening.

மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் இரண்டாம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிப்புக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேக்கா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டி

0: மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் என்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தராலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும் உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப்பதக்கம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செற்கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் கை ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தானிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செற்கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீபன் பிரெல் போர்ச்சுகலின் ஜூலியா லேல் இணையை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம் சியாமி தலா 1 கோல் அடித்தனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:50, ஆகாஷ்வாணி
2: செய்தி கதம்பம்.
0: இன்றைய செய்தி கதம்பத்தில் இன்டெக் 2026 எனும் சர்வதேச இயந்திர மற்றும் பொறியியல் தொழில் கண்காட்சி குறித்து கொடிசியா அமைப்பின் தலைவர் மற்றும் இன்டெக் தலைவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, திசு பன்முக கடினமாதல் என்னும் நோய் குறித்த விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி இயன் மருத்துவர் டாக்டர் புண்ணியகோடி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்டெக் 2026 கண்காட்சி குறித்து கோவை கொடிசியா அமைப்பின் தலைவர் கார்த்திகேயன் மற்றும் இன்டெக் தலைவர் பொன்னுசாமி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி.
3: சோ இந்த ஃபேரை பத்தி நான் சில விஷயம் சொல்லணும்னா, சீப்பெஸ்ட் வந்து ஜப்பனீஸ் ஒருத்தர் வராரு, ஃபோர்த் அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அண்ட் 8th கன்க்ளூட் பண்றோம். ஃபோர்த் அன்னைக்கு வந்து இனாகுரேஷன் அட் 10 AM பண்றோம் அட் ஹால் டி செமினார் ஹால்ல. அதுக்கப்புறம் வந்து 5th அன்னைக்கு வந்து GMCV வந்து ஒரு ரெகுலரா பண்ற மாதிரி அவங்க செமினார் ஒன்று பண்றாங்க.
4: நான் பொன்னுசாமி, 21வது எடிஷன் ஆஃப் இன்டெக்னோட சேர்மன். இப்ப இந்த இன்டெக் 26 அப்படிங்கிறது 21வது எடிஷன். நாங்க வந்து ஆக்சுவலா 1988 ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படிங்கிற போது இன்டெக்ங்கிற பேர்ல ஆரம்பிச்சோம். அதுல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 வருஷம் 4 டிகேடு வந்துட்டோம். இது வரைக்கும் 20 எடிஷன் முடிஞ்சு 21வது எடிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு எடிஷனும் இன் நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ், ஏரியா, இது எல்லாத்துலேயும் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுன்னா, நமக்கு வந்து இந்த ஷோலை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுற மெஷின்ஸ் நம்ம ஏரியாவுக்காக தான் இங்கே பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து காம்படிட்டிவ் ஃபேர்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரிலேயே பெங்களூரு, சென்னை, பாம்பே, டெல்லின்னு நடக்குது. பட் இங்கே ஏன் இன்டெக்குக்கும் இவ்வளோ வளர்ச்சிக்கு குரோத்துக்கு நம்ம இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க விரும்புகிறாங்க அந்த அவங்களோட மெஷினரிஸு டெக்னாலஜி எல்லாம் இங்கே வந்து வாங்குற அளவில் நம்ம இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் வந்து அதை ரிசீவ் பண்ணுது. நியூ டெக்னாலஜி வந்தால் வி ஆர் ஏபிள் டு அடாப்ட்ங்கிறத அவங்க இது பண்ணுறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நிறையா நம்மளோட இதில் வந்து ஒரு 13 மாநிலங்கள்லேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வர்றாங்க. 464 பேர் இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 வந்துட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸும் அந்த ஸ்டால் ஏரியா எடுக்கிறது முதல்ல இதில் எடிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்போ லான்ச் பண்ணிகிட்டே வர்றாங்க. மோர் மெஷின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மோர் டெக்னாலஜி வந்து நம்ம ரீஜனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஹாவ் டு தேங்க் தம், பிகாஸ் ஒரு ஈஸியாக ஃபாரின்ல இருக்கக்கூடிய அல்லது வேற ஏரியாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி கான்டினென்ட்ல இருக்கிறது நம்ம கோயம்புத்தூருக்கு இன்ஸ்டண்டாக கிடைக்கிறது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஃபேர் நடக்கிறதுனால எந்த நியூ வெர்டிக்கலில் எந்த இது வந்தாலும் நமக்கு வந்து அந்த டெக்னாலஜி எக்ஸ்போஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 25 மேற்பட்ட டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல்ஸ் மெஷினஸ் வருதுங்க.
0: மல்டிபிள் ஸ்கெலரோசிஸ் எனப்படும் திசு பன்முக கடினமாதல் நோய் குறித்த விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் மே 30 நாள் கடைபிடிக்கப்படுகிறது.

0: அறிவிக்கப்படுகிறது. இதுபற்றி தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இயன் மருத்துவராக பணிபுரியும் திரு புண்ணியகோடி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி.
1: வணக்கம், நான் டாக்டர் புண்ணியகோடி, பிசியோதெரபி மருத்துவர், தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் பிசியோதெரபி மருத்துவராக சென்னை சாந்தோமில் பணிபுரிகிறேன். ஆண்டுதோறும் மே 30 மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் அதாவது திசு பன்முக கடினமாதல் எனும் நோய் குறித்த விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய நரம்பு மண்டலமான மூளை மற்றும் முதுகு தண்டுவடத்தை மூடியுள்ள கொழுப்பாலான மைலின் உறையில் ஏற்படும் நோயாகும். இந்நோயால் மைலின் பாதிப்படைந்து அல்லது வடுக்களுடனோ பல்வேறு நோய் அறிகுறிகளுடன் காணப்படும். இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எனப்படும் தன்னோய் தாக்குதலாகும். இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண் பார்வை பிரச்சனை, கை கால் இயக்குவதில் சிரமம், தசைகளில் வலி, குறிப்பாக முகம் கை கால்களில் ஊசியால் குத்துவது போன்ற வலி, நடப்பதில் சிரமம், தசைகள் இறுக்கமாக இருப்பது மற்றும் மிக விரைவில் சோர்வடைவது ஆகியவை இந்த நோயின் நாள்பட்ட அறிகுறிகளாகும். தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அங்கீகரித்துள்ள 21 வகை நோய்களில் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிசியோதெரபி மருத்துவம் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் மிகச்சிறப்பான மருத்துவத்தை அளித்து வருகிறது. ஸ்பாஸ்டிசிட்டி எனப்படும் தசை இறுக்கத்தை குறைத்து தசைகளை வலுப்படுத்தி மூட்டுக்களை இயக்குகிறது மற்றும் பேலன்ஸ் பிரச்சனை அதாவது நடப்பதில் உடல் சமநிலை தன்மையை மேம்படுத்தி நடக்க வைப்பது ஆகியவை இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் தேவைகளை தாங்களே செய்து கொள்ளக்கூடிய முன்னேற்றத்தை பிசியோதெரபி மருத்துவம் மிகச்சிறப்பாக வழங்குகிறது. மூமெண்ட் இஸ் மெடிசன் என்ற அடிப்படையில் செயல்படும் பிசியோதெரபி மருத்துவம் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகச்சிறப்பான மருத்துவத்தை வழங்குகிறது. மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்களது மையத்தில் அளிக்கப்படும் பிசியோதெரபி மருத்துவம் மற்றும் இன்னும் பல சிறப்பு சிகிச்சைகளை இலவசமாக எடுத்துக்கொண்டு பயனடைய பொதுமக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
0: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். புதுதில்லியில் இன்று பழங்குடியினர் பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் பழங்குடியினர் சமூகத்தின் மீதான அவர்களின் அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது என்றும் இந்த சந்திப்பின்போது பழங்குடியினர் சமூகங்களின் வளர்ச்சி மற்றும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாகவும் பிரதமர் தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த நினைவு வரலாற்று பதிவுகளை தாண்டி நமது துணிச்சல் மிக்க வீரர்களின் தனிப்பட்ட அனுபவங்களை பதிவு செய்வதோடு தலைமைத்துவம், துணிவு, நெருக்கடியான சூழ்நிலைகளில் முடிவெடுக்கும் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை வியூகத்தை வெற்றிகரமாக மாற்றும் நவீன போரின் மனித பரிமாணம் குறித்த ஒரு ஆழ்ந்த பார்வையை வழங்குகிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். ஆயுஷ் அமைச்சகம் சமூக ஊடகத்தில் இன்று வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்தின் மாபெரும் கொண்டாட்டம் இந்தியாவின் கலாச்சார தலைநகரான கொல்கத்தாவிற்கு வரவிருக்கிறது. வங்காளத்தின் துடிப்பான வீதிகளுக்கு யோகா பயிற்சியை கொண்டுவரும் எங்களுடன் இணைந்து மன விழிப்புணர்வு, ஆரோக்கியம் மற்றும் ஒற்றுமையை கொண்டாட கொல்கத்தா நீங்கள் தயாரா என்று மக்களை கேட்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்ததாக அதன் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்வானந்த சோனோவால் இன்று விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவின் சூரிய சக்தி புரட்சி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஜொலிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பிரதமரின் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் திட்டத்தின் கீழ் 40 லட்சம் வீடுகளுக்கு மேற்கூரை சூரிய சக்தி அமைப்புகள் வழங்கப்பட்டு இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி எதிர்காலம் வேகமெடுக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இன்று பிறந்தநாள் காணும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனுக்கு தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்வதாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: 8004 and through email results@cbseshiksha.in. In IPL cricket, Rajasthan Royals were 72-2 in 6.2 over against Gujarat Titans in the qualifier second match in New Chandigarh a short while ago. Earlier, Rajasthan Royals won the toss and elected to bat first. In badminton, India's men's double pair Satvik Sairaj Rankireddy and Chirag Shetty advanced to the semi-finals of the Singapore Open tournament today. Rankireddy and Chirag beat the Malaysian opponents 19-21, 21-17, 21-13. In the mixed doubles, Dhruv Kapila and Tanisha Krasto also entered semi-finals. And that is the end of this news bulletin.
1: நேரம் 8:10, ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு. திரைகானம் முதலில் இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் பாடியுள்ள பாடல். திரைப்படம் தாய் மூகாம்பிகை.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम। और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
6: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஸ்வயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: திரைகானத்தில் தொடர்வது எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, எஸ்பி சைலஜா குரல்களில் அபூர்வ சகோதரர்கள் திரைப்பட பாடல்.

லேட் ஈவினிங் குட் நைட் சென்னை. யூ ஆர் லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணி சென்னை ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம் கோல்ட் 100.1 வித் மீ யுவர் ஃபேவரட் அஜே ஆல்வேஸ் ஹூ லவ்ஸ் யூ லாட். அஜே ரேகா ஹியர் டில் 11 PM டுடே ஃபார் தி வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1. யெஸ் அண்ட் கம்மிங் அப் ஃபர்ஸ்ட் ட்ராக் அண்ட் பிஃபோர் தட் டுடே இஸ் 29th May 2026 அண்ட் இட் இஸ் அ சாட்டர்டே. வாவ் அண்ட் டுமாரோ இஸ் டுடே இஸ் ஃப்ரைடே. ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் த நெக்ஸ்ட் டே, நோ சாட்டர்டே அண்ட் சண்டே. டுடே இஸ் 29th May 2026. It is Friday, tomorrow 30th is Saturday and 31st is Sunday. I'm almost half asleep but I'm here to entertain you and make you sleep tight. And the first track for today would be from Pish, Heavy Things. Listen to music and sleep tight, even I'm going to sleep here.

டைம் இஸ் 10:35 ஆன் த கிளாக் அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1 வித் மீ யர் ஃபேவரட் அஜய். அஜய், அம் ஐ யுவர் ஃபேவரட்? எஸ் ஐ திங்க் ஸோ. ஐ ஜஸ்ட் விஷ் ஐ ஷுட் பி ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் அஜய்ஸ் பிகாஸ் ஐ லவ் யூ லாட்ஸ் மோர் தென் ஆல் அதர் அஜய்ஸ், யூ நோ. ஃபைன், அண்ட் கம்மிங் அப் நெக்ஸ்ட் ட்ராக் ஒன் ஐம் கோயிங் டு ப்ளே ஃபார் யூ இஸ் ஃப்ராங்க் Sintara's Fly Me Into the Moon. Yes, even I want to fly to the moon. Let's listen. Frank Sintara's Fly Me to the Moon. Here goes the track. If you listen to this track, surely I bet you're going to sleep tight. Here goes the track. Listen to music and sleep tight.

இட்ஸ் 10:53 ஆன் த கிளாக் அண்ட் இட் இஸ் சம்மர் டைம். ஓ மை காட், த சன் இஸ் ரியலி ஃப்ரைங் அஸ். எஸ், பட் ஸ்டில் வி ஹாவ் டு கீப் அவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் டு பீட் த சன். அண்ட் லெட்ஸ் ஹியர் ஷாகிஸ் வெர்ஷன் இன் திஸ் சம்மர் டைம். ஹியர் கோஸ் த ட்ராக். லிசன் டு மியூசிக் அண்ட் ஸ்லீப் சார்.

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு பார்த்து கொண்டு

0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு.
1: கட்டழகன் கண்ணடிப்பட்டு வெக்கத்தால் சொல்லது திக்கு.
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு

0: நான் சொல்றதுக்கு எது தப்பு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்க்க தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போவேன்.
0: கூடாது,
1: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: இதய ஊஞ்சலாடவான்
1: திரைகானம் நிகழ்ச்சியில் இதுவரை ஒலித்த பாடல்கள் இடம்பெற்ற படங்கள் விவசாயி, பட்டணத்தில் பூதம், செல்வமகள், பணமா பாசமா, நினைவில் நின்றவள், தாய்க்கு தலைமகன், புதிய பூமி, நான் உயர்ந்த மனிதன், பூவும் பொட்டும், ரகசிய போலீஸ், 1-1-5, சிநேகிதி, பேசும் தெய்வம்.

இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை மௌனராகம், அண்ணாநகர் முதல் தெரு, தர்மத்தின் தலைவன் ஆகிய படங்களில் இருந்த பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நான் ஏன் பிறந்தேன், அன்னமிட்ட கை, இதய வீணை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து பாடல்கள். முதலில் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள 4 பாடல்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

0: குடிச்சு உடம்ப கத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குவீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடா இல்ல நாடு, எங்களுக்கு என்ன தெரிவித்து?

உலகத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்ததே. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்ததே.

நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே

ஒலித்த குரல் எஸ் ஜானகி. நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து நிறைவு பாடலாக டி எம் சவுந்தரராஜா பி சுசீலா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:34:35. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து அன்னமிட்ட கை படத்திலிருந்து 3 பாடல்கள் முதலில் ஒழிப்பது. பி. சுசீலாவின் குரல்

0: மாட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.
1: இனி இதே வினை படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். ஒலிக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்கள். தொடர்ந்து மூன்று பாடல்கள் கேட்கலாம்.

தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகுதா தகு

நகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக்கத்தை தகத்தக

நகட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்கட்டு தக்க

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:10:55. 100.1 எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது தெய்வம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சௌந்தரராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: தோன்றும் ரமணா ரமணா ரமணா.
1: ஸ்ரீராம பக்தானுமோன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:29 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கோட்ட அடுத்து ஒழிக்கிறது திருவருட்செல்வர் படத்திற்காக TM சௌந்தரராஜன் P சுசீலா பாடியுள்ள பாடல்.